0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: Modul HD, Double HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா June 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 416-821-0462.
5: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 25, அருள் உடைமை. அருள் சேர்ந்த நெஞ்சினாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சு நாக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த மனம் படைத்தவர்கள் அறியாமை என்ற இருள் சூழ்ந்த துன்ப உலகிலே உழல மாட்டார்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
0: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoo.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

தமிழா தமிழாவோடு இணைந்து இருக்கின்றீர்கள். மனதில் உறுதி வேண்டும் திரைப்பட பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். இவ்வளவு நேரமும் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களை நவரச கவியரங்கிலே சந்திக்க போன்றோம். நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD ஹவர்லி நியூஸ்.
3: சித்திரவதை மற்றும் மனித தன்மையற்ற தண்டனைகளுக்கு எதிரான சர்வதேச பிரகடனத்தை மீறியதாக கூறி இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இலங்கையில் 50 பேரில் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் கட்சிக்கு எதிராக செயல்படுவோம் என கட்சி சார்பற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் 32 அணிகள் சுற்றில் கனடா அணி இன்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் எபோலா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக புதிய தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

மீண்டும் மற்றும் ஓர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த கவியரங்கில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவி வழங்கலாம். அது என்ன ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம், காதலாகவும் இருக்கலாம், புரட்சியாகவும் இருக்கலாம், மொழி சார்ந்து, தேசம் சார்ந்து, உங்களுடைய நாட்டு பற்று, மொழி பற்று, எல்லாவற்றையும் காட்டலாம். எப்படி இயற்கை சார்ந்து அல்லது உறவுகள் சார்ந்து எப்படி இன்னும் ஒரு கவிதையை நீங்கள் எடுத்து வரலாம் என்பதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. ஆமாம் மழமையாக ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் நேயர்கள் இணைந்து சிறப்பிப்பார்கள். அதே நேரம் கனேடிய தேசத்திலிருந்தும் பார்க்கலாம் என்று யாரெல்லாம் இணைந்து சிறப்பிக்க போன்றீர்கள், என்னென்ன தலைப்பிலே கவிதை வழங்க போன்றீர்கள் என்பதனை எதிர்பார்க்கின்றோம். பாடல் ஒன்றை தொடர்ந்து விரைவாக நேயர்களை சந்திக்கலாம். சலங்கையில் ஒரு சங்கீதம் திரைப்பட பாடல். இந்த பாடல்

0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. முதலாவது நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: என்ன
0: தலைப்பில் கவி வழங்க போறீங்க?
1: பெண்ணும் அற்புதம்.
0: பெண்ணும் அற்புதம். இப்படி ஆண்கள் எல்லாம் இப்படி இருக்கணும். பெண்களை ஒரு அற்புதம் ஆதி.
1: நான் சொல்றது அநேகமா யாராலையும் மறக்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன். மறந்து பேசுவது வந்து மறந்தளிக்கலாம்.
0: அப்படி என்ன விசேடம் பார்ப்போம், கேட்போம் உங்களுடைய கவிதை.
1: அவள் அவள் பெண் தானே, என்ன செய்துவிட முடியும் என்று வேதனமாக பேசும் அட்டர்களே, அவள் அங்கீகரிக்காவிட்டால் உன்னை ஆண்மன் என்று இந்த உலகம் ஏற்காது என்று புரிந்து கொள். அவள் பெண் தானே, என்ன செய்துவிட முடியும் என்று எழுதனமாக பேசும் அட்டர்களே, அவள் அங்கீகரிக்காவிட்டால் உன்னை ஆண்மான் என்று இந்த உலகம் ஏற்காது என்பதை புரிந்து கொள். உலகத்திலேயே தன்னலமற்ற சிறப்பான தாழ்மை என்று சீரத்தில் வைத்து கொண்டாடப்படுபவள் பெண் தான் என்பதை அறிந்து கொள். உலகத்திலேயே தன்னலமற்ற சிறப்பான தாழ்மை என்று சீரத்தில் வைத்து கொண்டாடப்படுபவள் பெண் தான் என்பதை அறிந்து கொள். பூச்சூடிய காலத்திலிருந்து மூப்பு அடையும் வரை கலப்பில்லாமல் சுற்றி சுழலும் பெண்ணை பார்த்த படத்து இறைவனே வியந்து போவார். பூச்சூடிய காலத்திலிருந்து மூப்பு அடையும் வரை களைப்பில்லாமல் சுற்றி சுழலும் பெண்ணை பார்த்து படைத்த இறைவனே வியந்து போவான். குடும்பம் தன் கோயில் என்பால் பின் கோயிலுக்கு போய் மனமுருகி தன் குடும்பத்துக்காக இறைவனை வேண்டும் அதிசய பெண் அவள். குடும்பம் தன் கோயில் என்பால் பின் கோயிலுக்கு சென்று மனமுருகி தன் குடும்பத்துக்காக இறைவனை வேண்டும் அதிசய பெண் அவள். தன் திறமைகள் அனைத்தையும் மனதில் பூட்டி வைத்து தன்னையே தானமாக கொடுத்து தலைமை சுரக்க அர்ப்பணிப்பவள் பெண். என்னதான் ஆண்கள் வீராப்பு பேசினாலும் பெண் இல்லாமல் தம்மால் வாழ முடியாது என்று உணர்ந்த ஆண்கள் பல்லாயிரம். ஏனென்றால் ஆணினின் தன்னம்பிக்கையே பெண் தான். என்னதான் ஆண்கள் வீராப்பு பேசினாலும் பெண் இல்லாமல் தம்மால் வாழ முடியாது என்று உணர்ந்த ஆண்கள் பல்லாயிரம். ஏனென்றால் ஆணின் தன்னம்பிக்கையே பெண் தான். நீர் இன்றி இந்த உலகம் இல்லை என்பார்கள் மனிதா. நான் சொல்லுகிறேன், பெண் இன்றி நிச்சயம் இந்த உலகம் இல்லை. நீர் இன்றி இந்த உலகம் இல்லை என்பார்கள் மனிதா. நான் சொல்லுகிறேன், பெண் இன்றி நிச்சயம் இந்த உலகம் இல்லை. நன்றி, வணக்கம்.
0: முடித்திருக்கிறீங்க. என்னதான் நீங்க வீராப்பு பேசினாலும் பெண்ணின்றி எதுவுமே இல்ல, வாழ முடியாது. எந்த ஒரு
1: அது அம்மா உருவத்திலேயே இருக்கலாம், மனைவி உருவத்திலே இருக்கலாம், சகோதர உருவத்திலே. பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்றதுதான்.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. சிறப்பான ஒரு கவிதை வளமை போல கொடுத்திருக்கிறீங்க. பெண்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீங்க. தாயாக,
1: அது காதலியாக, காதலியாக, மனைவியாக, தாயாக, சகோதரியாக, ஏதோ உருவத்தில ஒரு ஒரு ஆணுக்கு பெண் கட்டாயம் இருப்பாள் அருகில.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: வாழ்த்துக்கு. நன்றி ஜோதி,
0: மிக்க நன்றி. மிக அழகான கவிதை. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 Steels Avenue West,
2: Etobicoke.
3: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது காலை 8:13 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். 9 வரைக்கும் கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இப்பொழுது அடுத்த கவிஞர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இன்னிய காலை வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க.
4: நன்றி ஜோதி, நன்றி. இன்று பஞ்சாட்சரம் என்ற முதல் கவிதையை வந்தது. அதுல நாங்கள் ஆனந்து நிரூபிக்க கூட பெண் தேவை, இல்லாட்டி எங்களை ஆனந்தே ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள், அதை நிரூபிக்க கூட பெண் தேவை. அழகாக சொல்லுகின்றார்.
0: அதை ஏற்றுக்கொள்றீங்க, அவ்வளவு காணும். நீங்க வீரப்பு பேசினாலுமே சிறப்பா சொல்லி சென்றார். ஆமா
4: ஆமா ஆமா, இது ஒரு வழக்கில் எங்கேயோ இடத்துல பெண்ணின்றி நாங்க ஆண் கரையுது பல உருவங்கள் தாங்கி நிற்கிறாள் பெண். வாழ்க்கையது வாழ்க்கையில நன்றி அணுக்கியது பெருமையும் அணுக்கியது நிமிர்ந்த நடையும் அவள் என்று எதுவும் இல்லை. கணிசம் என்பது என்னுடைய கவிதை வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கொஞ்சம் படம் போட்டு பார்க்கணும் என்னதான் நோய்த்து காலத்துல வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில்
0: ஓய்வில்லை. இல்ல இல்ல ஓய்வில்லை, இந்த வாழ்க்கை என்ன என்னன்னு இப்பதான் சிந்திக்கிறீங்க போல.
4: நாளும்
0: ஓடி ஓடி குடும்பத்துக்காக உழைச்சி களைத்து போய் இப்பொழுது வாழ்க்கை என்ன என்று இப்பதான் சிந்திக்க டைம் கிடைச்சு.
4: ஆமா, குருவியோட்டம் சரியா இருக்கக்குள்ள ஒரு எங்களை அறியாம ஒரு முடுக்கு ஒரு செருக்கு, அதனால சில பிழைகள் சில சறுக்கைகள் சில வாழ்க்கையை இந்த அர்த்தம் புரியாமல் ஒரு பெரிய ஓட்டங்கள் எல்லாம் தாண்டி போய்காரிக சிந்தித்து பார்த்த ஒரு வாழ்க்கை என்று கவிதை எழுத முடியிருந்தது என்பதை கவலைப்படி வருகிறது.
0: ஒரு வயசு வர ஞானம் பிறக்க வேண்பார்கள், அதுதான் நடக்குது போலே அங்க.
4: நிச்சயமா நிச்சயமா, அதுதான் அதான் உண்மை, மறக்க முடியாத உண்மை.
0: நிச்சயமா
4: வாழ்க்கை என் கவிதைக்குள்ள சொல்றது ஜோதி.
0: தத்துவம் வரட்டும், கேட்போம் சொல்லுங்க.
4: தலைப்பு வாழ்க்கை. நிகழ்வொன்று நிமித்தம் சாட்சியானோம் நாம், பிறப்பிற்கும் முகப்பிற்கும் மீட்கும் வழி வாழ்க்கை. உயிர் தந்த உறவும் உதவிய கரங்களும் கால ஓட்டத்தில் குருதியின் செழிப்பில் வாலிபச் செருக்கில் ஒட்டிக்கொண்ட மிடுக்கில் எட்டி உதைக்கிறோம், எட்டடி எகிர்கிறோம். உயிர் தந்த உறவும் உதவிய கரங்களும் கால ஓட்டத்தில் குருதியின் செழிப்பில் வாலிபச் செருக்கில் ஒட்டிக்கொண்ட மிடுக்கில் எட்டி உதைக்கிறோம், எட்டடி எகிர்கிறோம். கணக்கென்ற வாழ்க்கை கோடிட்டு வாழுகிறோம், குறுகிய மனங்களால் இறுகிய வாழ்க்கை. தான் மட்டும் தனக்கு மட்டும் அன்பெனும் பூக்கள் தோட்டத்தில் அரிதாய் பூக்கிறது. குறுகிய மனங்களால் இறுகிய வாழ்க்கை, தான் மட்டும் தனக்கு மட்டும் அன்பெனும் பூக்கள் தோட்டத்தில் அரிதாய் பூக்கிறது. பண்பாடெனும் காவல் தரும் வேலியும் பண்பாடெனும் காவல் தரும் வேலியும் சமூக மாற்றத்தில் நாகரீக ஏற்றத்தில் ஓட்டைகள் தாங்கி சோரம் போன காட்சிகள். மொழி சார்ந்து உண்மை உணர்வும் இல்லை, மதம் ஒத்து மதம் ஒத்து அறம் தொலைத்து ஆணவ அரக்கனால் மதம் தலைக்கேறி கொலை வெறியும் காமம் சார் காதல் லீலைகளும் தீட்டா அறிவினால் தீமை செயல்களும் தீப்பிடம் வாய் எரியும் வாழ்க்கை. பிறப்பும் இறப்பும் என்றும் மறைபொருள், இடைப்பட்ட வாழ்க்கை அவனவன் கையில். முயற்சி மட்டும் இங்கு மூலதனம், கல்வியும் கூடி அறிவின் ஒளியில் வேதனைகள் தொலைய சருக்கல்கள் விலக உழைப்பின் உயர்வில் உச்சம் தொடலாம். முயற்சி மட்டும் இங்கு மூலதனம், கல்வியும் கூடி அறிவின் ஒளியில் வேதனைகள் தொலைய சருக்கல்கள் விலக உழைப்பின் உயர்வில் உச்சம் தொடலாம். ஆனால் கலைகள் கூடி செழிப்பாய் சுற்றி கலைகள் கூடி செழிப்பாய் சுற்றி கருவறுக்கும் தருணம் அகல விழித்து காத்திருக்கும். கலைகள் கூடி செழிப்பாய் சுற்றி கருவறுக்கும் தருணம் அகல விழித்து காத்திருக்கும். அத்தனையும் தாண்டி கூட வரும் துரோகம் அறிந்து தடைகள் தாண்டல் மனித வாழ்வின் வெற்றிதான். கருவறுக்கும் தருணம் அகல விழித்து காத்திருக்கும். அத்தனையும் தாண்டி கூட வரும் துரோகம் அறிந்து தடைகள் தாண்டல் மனித வாழ்வின் வெற்றிதான். அழிவு என்பதும் பசிக்கும் வயிறும் அறமிலா வாழ்வும் கல்விகானா வளர்ச்சியும் மண்ணின் முகவரி இல்லா வாழ்வும் உரிமை சாரா அரசுகளும் உறக்கம் தொலைத்த உழைப்பும் புதிது புதிதாய் நோய்களும் பற்று இல்லா மொழியும் தொலைத்து நிற்போம். இவை அனைத்தும் தொலைத்து நிற்போம், தொட்டு நிற்போம் அழகிய வேண்டும் வாழ்வு. யாவர்க்கும் தருவோம் யாதும் இங்கே உழைப்பை மட்டும் போற்றி நிற்போம். வியதைக்கேற்ற வெகுமதி தருவோம், சமநிலை வேண்டும். தகளரும் தகளதும் சமதர்மம் மகிழ்வு கொண்ட வாழ்வு வேண்டும், அதுவே வாழ்வு. ஏக்கமில்லா வாழ்வு பார்வில் மீளட்டும். வளர்சுரை வாழ்வு என்றும் நிரந்தரமல்ல, வளர்சுரை வாழ்வில் என்றும் நிரந்தரமல்ல. அடுத்து வருவது முதுமையெனும் தீபுரை. நிலவுக்குண்டு மீண்டும் விலகுறேன். எமக்கேது வாழ்வின் உறுதி கூற்றுவன் மறப்பதில்லை. நெஞ்சின் ஆழத்தில் ஓவென்று ஓலம், நெஞ்சின் ஆழத்தில் ஓவென்று ஓலம், தெரிந்தே செய்த வேண்டாத வினையலாம். மனசாட்சி மன்றில் தண்டனை வேண்டும் தருணம், தெரிந்தே செய்த வேண்டாத வினையெல்லாம் மனசாட்சி மன்றில் தண்டனை வேண்டும் தருணம். அனுபவம் பேசும், தடுத்து நிற்கும் சந்ததியை அனுபவம் அங்கே பேசும், தடுத்து நிற்கும் சந்ததியை. செவிமடுக்க யாரும் இல்லை, தொடர் கதை தொடரும். செவிமடுக்க யாரும் இல்லை, தொடர் கதை தொடரும். குறுகிய காலம் வாழும் வாழ்க்கை, அன்பரும் பூக்கனால் அர்ச்சனை செய்வோம். அரிதான மானுடம் அழகாய் பூவுலைகள் பூக்கட்டுமே. மீட்குடம் உடைத்து அழுது கொண்டே வந்தோம், மீண்டும் ஒரு குடம் உடைத்து சுற்றத்தார் அழுது கடவு செய்வர். மீட்குடம் உழைத்து அழுது கொண்டே வந்தோம், மீண்டும் ஒரு குடம் உடைத்து சுற்றத்தார் அவர் கடமை செய்வர், அழுது கடமை செய்வர். இடையில் சிறு பொழுது, இடையில் சிறு பொழுது, மாந்த பொழுது வெளியிட்டுமே. இடம் தந்து இடர் கலைந்து இதயம் பூத்து வாழ்வோமே. இடையில் சிறு பொழுது, மாந்த பொழுது வெளியிட்டுமே. இடம் தந்து இடர் கலைந்து இதயம் பூத்து வாழ்வோமே.
0: மிக சிறப்பான ஒரு சொல்லாடலோடு வந்திருக்கின்றது அந்த கவிதை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே உட்பட்ட அந்த வாழ்க்கை ஒரு மிக சொற்ப காலம், அதை சிறப்பாக வாழ வேண்டும். களைகள் கருவறுக்கும், கழுத்தறுக்கும் துரோகம், இதெல்லாமே இருக்கும் வாழ்க்கையில. நிச்சயமா எல்லாரும் ஒற்றுமையா அன்பா இருக்கணும். வாலிபச்சிருக்கு இளம் ரத்தம் சிறப்பா சொன்னீங்க ஆரம்பத்திலே, புரிய எட்டி உதைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எதையும் புரிய முடியாத ஒரு அளவு, புரிய முடியாத நிலையில இருக்கக்கூடிய அந்த வாலி வச்சிருக்கு. அது அது அது இப்ப ரவி பாலா அவர்களை மாதிரி போக போக ஞானம் பிறக்க வேணும். இளமை இல்லாதெல்லாம் புரியாது.
4: அனுபவம் பேசும், கவிதையாக பேசும், அல்லது பேச்சு வழக்கில் பேசும், எல்லாம் பேசும். ஆனால் செவிமடுக்க யாரும் இல்லை, தொடர்கதை தொடர்ந்து
0: சிறப்பு. எங்கும் எதிலும் சமநிலை வேண்டும் என்பதனை விரும்பி இருக்கின்றது உங்களுடைய கவிதை. மிக நன்றி ரவி பாலா, மிக சிறப்பாக எழுதி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி, வாய்ப்புக்கும் மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திப்போம்.
2: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: நேரம் இப்பொழுது 8:22. அடுத்த கவிஞரங்களோடு வணக்கம்.
5: கலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம், சொல்லுங்க.
5: நன்றி நன்றி. ரவி பாலா அவர்களின் கவிதை அருமையா இருந்தது, வாழ்த்துக்கள். இனி வரும் கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். சின்ன காதல் கவிதை தான். காதல் மைதானத்தில் சிக்ஸர் அடிக்கோங்க தலைப்பு.
0: சரி சரி. ஆமா.
5: உன் விதிகள் பார்த்த நொடியில் என் தேகம் பார்த்தபடி நடுங்கியது. மெல்ல மெல்ல உன் இதயம் நகர உன்னிடம் அது சதயம் ஆனது. மௌனத்தில் நீ இருந்தாலும் விசனத்தில் உன் முகம் தீப்பொறியானது. காற்றோடு தூதுவிட்ட பேச்செல்லாம் குடியாரன் பேச்சு என்று இருந்தாய். என் காலடி தடங்களெல்லாம் கலப்படம் உள்ளதா என படம் பார்த்து சோதித்தாய். காதல் காவிய தலைவன் நான் தான் என்றும் புரிந்து கொண்டாய். உன் போலி காவி துணியையும் எரிந்து விட்டாய். ஓவிய போட்டியிலும் என்னை வரைந்து வெற்றியும் பெற்றாய். இப்பொழுது மலத்தீவும் படமாக மாட்டிவிடாதே. கோடையும் வந்துவிட்டது, இனி ஜாடை மாலையெல்லாம் வேண்டாம். புது ஆடையை மாற்று, புத்துணர்ச்சியாக இனி காழ்ப்புணர்ச்சியும் வேண்டாம். டெண்டுல்கர் கிரிக்கெட் மைதானத்தில் விட்டு விட்டு சிக்ஸர் அடித்தது போல் நான் காதல் மைதானத்தில் விடாமல் சிக்ஸர் எடுத்து புது வாழ்வை தொடர்வோம். நன்றி.
0: சிறப்பு. ஓவிய போட்டியிலே உங்களை தான் வரைந்திருக்கின்றார்.
5: ஆமா ஆமா ஆமா.
0: அவ்வளவு காதல்,
5: அவ்வளவு காதல் காலடியெல்லாம் சோதனை படம் எடுத்து சோதனை பார்த்தா கலப்பணம் இருக்கான்ட்டு
0: ஒரு காவிய தலைவனாக உங்களை பார்த்திருக்கிறாங்க.
5: ஆமா, சோதிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க காவிய தலைவன்.
0: சிறப்பு, சிறப்பான ஒரு கவிதை. என்னதான் இருந்தாலும் விழிகளை பார்த்து அவ்வளவுக்கு பயந்துருக்கீங்க முதல் ரெண்டு வரிகள்லயும் இல்லையா?
5: நிச்சயமா. ஆமா, அது என்ன விழி, அது அனல் பறக்குது, அது அனல் இங்கே பறக்குறாங்க அணைக்குமோ மறுபடியும் தீம்பிட்டு விடுமாங்கிற பயம்தான்.
0: ஒரு ஒரு விழி அனல் பறந்தாலும் ஒரு விழி அணைத்துக் கொள்ளும், அதுதான் காதல்.
5: அதுதான் காதல். இப்படி இரண்டிலும் தெரிஞ்சது, பிறகு ரெண்டும் அணைஞ்சிருச்சு.
0: ரெண்டும் அணைந்து விட்டது காலத்தின் கோலம்.
5: ஆமா,
0: சில காதல் அப்படிதான். மிக்க நன்றி ரமேஷ், மிக அருமை, மிக்க நன்றி. உங்களுக்கு
5: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
10: தமிழா தமிழா
11: தமிழ் HD இன்

0: நேரம் இப்பொழுது 8:25 நவரச கவியரங்கோடு இணைந்திருக்கிறீங்க. சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கவிஞர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:00 10:30 வரைக்கும் நாங்கள் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். சிறுவர்களை முதலில் சந்தித்துக் கொண்டு பெரியவர்களை சந்திக்கலாம். சிறுவர்களும் இணைந்து சிறப்பிக்க அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பெரியவர்கள் இன்றைய தினம் அதிகாரம் 68 வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஒரு செயலை நாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்கின்ற பொழுது அது வேலைத்தளங்கள்லையோ வீட்லேயோ பொதுவிலேயோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு செயல்படுவதனுடைய அவசியம் குறித்து நீங்கள் பேச போறீங்க. திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை தான் எப்பொழுதுமே நேர்த்தியாக சிறப்பாக அமையும் இல்லையா, பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் பேசப்போ ஒன்றும் குரல் பாக்கள் விரும்பினால் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம், இல்லாத விட்டால் பொதுவாக நீங்கள் பேசி மகிழலாம். இப்பொழுது எங்களோடு கவிஞர் உதயநிலவு அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கப் போகின்றோம். இனிய வணக்கம் கவிஞர் உதயநிலவு அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரிக்கும் மற்றும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கனடா வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம்.
0: இனிய வணக்கம். இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வானொலியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. சிஎம்ஆர் வானொலி இல்லையா?
1: ஆமா, கேட்டுக்கொண்டேதான் இருக்கணும், பார்த்துக்கொண்டே இருக்க வேணும் பாக்கலாம், ஆனா பார்க்க முடியாது, அதனால கேட்டுக்கொண்டே இருக்கணும்,
0: கேட்டுக்கொண்டே இருக்கணும். நேரில் வந்தா தான் நாங்க பார்க்க முடியும். சிறப்பு சிறப்பு.
1: வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் என இருகரம் கூப்பி வரவேற்கிறது தமிழ்நாடு உங்களை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி உதயநிலவு அவர்களே. சரி, சொல்லுங்க, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க?
1: இன்று கவிதை எப்படின்னு சொன்னா, இது வந்து உலக முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உகந்ததாக இருக்கும் அந்த கவிதை. அதாவது கணவனை விட்டு மனைவியை விட்டு கணவன் அகன் அயல்நாட்டில் இருக்கின்றான், அல்லது மனைவியை விட்டு கணவன் அயல்நாட்டில் இருக்கின்றான், அப்பொழுது அந்த கவிதை போட்டால் நன்னாக இருக்கும் அப்படிங்கறது. எந்த சூழலும் காதல் அழியாத இல்லையா, காதல் தேயாதல்ல, அதனால அந்த காதல் காதலுடைய தலைப்பு என்னன்னா, கவிதையினுடைய தலைப்பு, கடல் கடந்தாலும் வற்றாத காதல், அதுதான் தலைப்பு.
0: ஆனால் இன்னொரு கேள்வி உங்களிடம் கேட்டு பார்க்கலாம். இப்பொழுது என்னதான் இருந்தாலும் காதல் அழியாது என்று சொன்னீங்க, ஆனால் உண்மையாக உயிருக்குயிராக நேசித்தவர்கள் எல்லாம் பிரிந்து போகின்றார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: அது காதலர்கள் தோற்று போவர்களை தவிர காதல் ஒரு நாளும் தோற்று போகாது.
0: அப்படியே சொல்லி விட்டா சரி. சரி சரி, காதல் தோற்று போவாதான் இல்லையென்று இல்லை, ஆனா அந்த காதலர்களுக்குள்ள இருந்த அந்த காதல் ஒரு போலி தன்மை மிக்கது அப்படி நினைக்கின்ற பொழுது அது வலிக்கும் இல்லையா?
1: அதாவது தன்னைத்தானே ஏதோ பெரிய மேதையாக நினைத்து கொண்டு காதலியை காதலன் பொய் சொல்லுவதும், காதலிடம் காதலி பொய் சொல்லுவதும், காதலிடம் காதலன் பொய் சொல்வதும் தன்னைத்தானே தானே ஏமாற்றிக் கொள்கின்ற வித்தையாகத்தான் இருக்கிறது. புரிதல் இல்லாததால் அங்கே காதல் இல்லாமல் போகுமே தவிர, ஒரு முறை காதல் வந்து விட்டால் அடுத்த ஜென்மமும் காதல் தொடரும்.
0: ஆகவே புரிதல் இல்லாததால் தான் அந்த பிரிதல் பிரிவு ஏற்படுகின்றது. கண்டிப்பா புரிந்து கொண்டால், உண்மை அன்பை புரிந்து கொண்டா அப்படி ஒரு பிரிவு வராது என்பதனை சொல்லுறீங்க.
1: அப்படித்தான்.
0: சிறப்பு சிறப்பு. இப்பொழுது உங்களுடைய கவிதைக்குள்ளே செல்வோமா?
1: கண்டிப்பாக செல்வோம்.
0: சொல்லுங்க.
1: கடல் கடந்தாலும் வற்றாத காதல், இரவும் பகலும் உன்னை மட்டுமே அன்பே நினைக்கின்றேன், இரட்டை நிலவாக நீயும் நானும் வானத்தில் உலா வருவது போல உண்மையாக உணர்கின்றேன், கண்ணிருந்தும் குருடனாக நான் இங்கு தனியாக இருக்கின்றேன், காதிருந்தும் தெவிடனாக நீ அங்கிருக்கின்றாய், 23-24 மணி நேரமும் நான் உன்னையும் நீ என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றோம், விருவிழி மூடாமல் ஞான கண்ணில் நானும் பார்க்கிறேன் அன்பே நீயும் பார்க்கிறாய், வாயிருந்தும் ஊமையாகவே நான் இங்கு வாழ்கிறேன் அன்பே, கால்கள் இருந்தும் நடக்க முடியாமல் தவிக்கின்றேன், கடல் தாண்டி நான் இருந்தாலும் உன் நினைவுகள் மட்டுமே என்னை நித்தம் நித்தம் வந்து முத்தமிடுகிறது, தரையை தொட துடிக்கும் கடலை போல என் நினைவுகளால் உன்னை துடிக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். உன் வார்த்தை வழியாக உலகை கண்ணால் பார்க்கிறேன். தொலைதூரத்தில் நான் இருந்தாலும் துயரத்தோடு எல்லாம் மறந்து உன்னை நினைப்பேன். தொலையாத அன்பு பாசத்தால் துக்கம் மறந்து நான் இங்கே உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைத்து கொண்டே இருக்கின்றேன். என் கரம் பிடித்து உன் நினைவால் நீ என்னை நடக்க வைக்கின்றாய். கண் திந்தாமல் நம் காதலை கண்ணுக்குள்ளே வைத்து நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நெஞ்சார உன்னோடு உறவாடும் அழகான நேரம் இது. நெஞ்சில் காதலிருந்தும் உணர்வுகள் மகிழ்ச்சி பொங்கும் இரவு நேரம் இது. விடியும் வரை உன் காதல் நான் காப்பேன். விடியும் வரை என் குரலை நீ கேட்பார். விண்ணும் மண்ணும் நமக்காகவே பிடிந்திருக்கிறது. விண்ணிலும் உந்தன் பெயரை நான் உச்சரிப்பேன். கவலை வேண்டாம் என் கண்மணியே, விரைந்து நான் வருவேன். அதுவரை நான் ஆயிரம் ஆயிரம் கவிதைகளால் உனக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பேன். இன்னும் இருக்கிறது, அதிகமான நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேணும்ல.
0: மிக்க நன்றி. அந்த பிரிவின் வலியை மிக சிறப்பாக அந்த கவிதையிலே கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரம் இரட்டை நிலவாக உலவுவதாக உணர்கின்ற அந்த தன்மை மிகச் சிறப்பு சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க கவிஞர் உதய நிலவு அவர்களே.
1: என்னுடைய கவிதை என்னன்னு சொன்னா, எப்பவுமே அந்த அனுபவ கல்விதான் வந்து மனிதனை வந்து வாழ வைக்கும்.
0: நிச்சயமாக. ஆமாம் ஆமாம்.
1: அந்த அனுபவம், நான் இப்பொழுது இறந்து போன மனைவி கூட நான் ஏதோ வெளிநாட்டில் இருக்கின்றேன், அவள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறாள் என்றுதான் நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தவிர அவள் ஒரு நாளும் இறந்து போகவில்லை. என் இதயத்தோடு இதயத்தில் கலந்துதான் இப்பொழுதும் இருக்கின்றாள். அதனால் அவள் அயல் நாட்டில் இருந்தாலும் நான் இந்நாட்டில் இருந்தாலும் எப்பொழுதும் இந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ஒரு நாளும் கடல் கடந்தாலும் அல்ல, நாட்டையே கடந்தாலும் இன்னில் நின்று விண்ணில் சென்றாலும் நம் காதல் ஒரு நாளும் மறக்காது மறவாது.
0: அந்த ஞாபக அலைகளோடு வாழுங்கள். அவர் எப்பொழுதும் உங்களோடயே இருப்பார். மிக்க நன்றி உங்க வருகைக்கும் அந்த உருக்கமான கவிதைக்கும். மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.
1: நன்றி. கூடனுக்குடி நன்றிகள்.
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
2: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஜோதி, இது மங்கை.
0: இனிய காலை வணக்கம் மங்கை, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்க, என்ன தலைப்பில் கவிதை பாட போறீங்க?
4: 1000 பூக்கள் பூக்கட்டும்.
0: கேட்போம். சொல்லுங்க.
4: 1000 பூக்கள் பூக்கட்டும், 1000 ஆயிரமாய் பூக்கள் பூக்கட்டும், 1000 பூஞ்சோலைகள் அவனையில் தோன்றட்டும், ஆண்டவன் சந்நிதிக்கு சேர்த்திடுவோம், ஆனந்தம் அடைந்து வணங்கிடுவோம். சாமிக்கு மாலையாக, பூஜைக்கு பூக்களாக, பூமிக்கு சுகந்தமாகி மலரும் அழகு மலர்கள், மல்லிகை முல்லை ரோஜா நந்தியாவட்டை அல்லி தாமரை சுப்பரத்தை செவ்வந்தி என பல்வகை பூக்கள் பூத்து குலுங்கும் பூமியிலே. பச்சை இலைகளிடையே முட்டரும்பி முகையமிழ்ந்து பகலவன் தவள ஒளி கண்டு மலர்ந்திடுவாய். பழவர்ண முகம் காட்டி பஞ்சவர்ண இதழ் விரித்து பட்டாம் பூச்சிகளுக்கு வசையும் செய்கின்றாய். மாலையில் மலர்ந்து தென்றலோடு உறவாடி மனம் பரப்பி சுகந்தம் வீசும் மல்லிகையே, கலையாகி கார்குழலின் அழகாகி சிகை கமிழும் சோலை மலர்களின் அரசியும் நீயாவாய். வெண்பா பாடி வரும் பண்டுகளுக்கு உன்ன செந்தேன் தரும் செம்பூக்கள், பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே உன் வாசல் என் பூங்காவனம். மண்டின் முழக்கம் மரமாய் அமையுமே, மண்டிய மனமும் மலர்களின் தோண்டலே, மகரந்த சங்கமும் சோலையின் மலர்ந்தது, மாலை மந்த மாருதம் வீசிடுதே தெந்தலாய், மலைய மாறுத ராகம் இசைக்குதே இன்னிசையாய், இளவேனில் வசந்தமென பருவத்தில் மலர்வாய், அழகு மலராட நறுமுகையே அபிநயங்கள் சூட, பூப்பூவாய் பூக்கட்டும் பூமியிலே ஆயிரம் பூக்கள், புத்தாண்டில் அன்பெனும் பூக்கள் பூக்கட்டும், புதுயுகம் தோன்ற வெள்ளை பூக்களும் மலரட்டும், பூக்கட்டும் பூக்கட்டும் ஆயிரம் பூக்களை பூக்கட்டும். நன்றி ஜோதி, வணக்கம்.
0: பூமியிலே ஆயிரம் பூக்கள் பூக்கட்டும், 99 மலர்கள் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற மலர்கள் இல்லையா? 99 மலர்களை கபிலருடைய குறிஞ்சி பாட்டிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக அழகான பெயர்கள். ஆனால் அந்த மலர்கள் எல்லாம் இன்றைக்கு பெயர் வேறு மாற்றம் பெயர் மாற்றம் வந்துவிட்டதோ அல்லது சில மலர்கள் இல்லாமலும் போயிருக்கும் இல்லையா? அழகான பெயர்கள் மங்கை, அதுல மவ்வல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மர மல்லி வந்து மவ்வல் என்று
4: சொல்லப்படும்.
0: ஆமா ஆமா, மவ்வல் என்று ஒரு பாடலை, ஆம்பல் மிகச்சிறப்பு. அந்த பெயர்கள் எல்லாமே கருவிளம் கூவிளம் எருவை அந்த மாதிரி பல அற்புதமான பெயர்கள், அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. இந்த பெயர்கள்
4: அந்த பெயரையே பிள்ளைகளுக்கு வைக்கலாமே, நல்ல பெயர்
0: பிள்ளைகளுக்கு வைக்கலாம் மகள் மாருக்கு. அழகான ஆம்பல் காந்தல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி என்று சொல்லி வாகை, மிக அருமையான ஒரு கவிதையின் மலர்களை குறித்து எழுதியிருக்கிறீங்க. மிக நன்றி, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம்,
5: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இனிய வணக்கம் சாரா, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம், சொல்லுங்க.
5: நன்றி நன்றி நன்றி. இல்ல, நாங்க இப்ப தந்தையர் தினம் அன்னையர் தினம் எல்லாம் கொண்டாடிக்கிட்டோம். அதனால நான் அம்மம்மாவை பற்றி ஒரு கவிதை, அதாவது நீங்கள் சொல்லி நாங்கள் எழுதிய ஒரு கவிதை.
0: ஏற்கனவே அம்மம்மாவை பற்றி நான் சொல்லி எழுதிய கவிதை.
5: ஆமா ஆமா, அதேதான் சொல்றேன். வியப்படைந்தேன் பல வேளைகளில், வியந்திருந்தேன் சில கணங்களில், அம்மம்மா என்ற சொல்லுக்கு ஏன் இரண்டு அம்மாக்கள் அடைமொழியாய், அம்மா அப்பா வழிவந்த அம்மாவா, எண்ணில் அடங்கா அன்பும் பாசமும் காட்டுவதனாலா, இவ்வுலகில் எத்தனை அம்மாக்கள் இருந்தாலும் ஈதாகுமா எம் அம்மம்மா உன் அன்புக்கு, பல கோடி நொடிகளில் தோழியாய், சில கோடி நினைவுகளில் சுமை தாங்கியாய், பல ஆயிரம் தருணங்களில் ஆசிரியையாய், அன்று நீங்கள் சொன்ன பாட்டி கதைகள் இன்னும் என் காதுகளில் ரீங்காரமாகின்றது, அம்மம்மாக்களின் அமுத வார்த்தைகள் கவிபாட ஜோதி கேட்டபோது என் ஞாபகங்களை தூசி தட்டி பார்க்கின்றேன், ஒன்றா இரண்டா எத்தனை அமுத வார்த்தைகள், அன்பே பேரன்பே அதைவிட நீங்கள் சொன்ன தத்துவங்கள், அவ்வை பாட்டியின் தங்கையா நீங்கள், பசியடுக்க முன் புசியோடு பரிமாறிய அன்பு, தாகமடுக்க முன் பாயசத்தோடு பரிமாறிய பாசம், அழுகை வந்தால் ஆறுதல் கூறி கவலை வந்தால் திசையை மாற்றி உங்கள் மடிதந்து சொல்லும் அமுத வார்த்தைகளை, இன்னும் அழியாத அனுபவ வார்த்தைகளை, உன்னை விட மேலே உள்ளவர்களை பார்க்காதே, கீழே உள்ளவர்களை பார்த்து நிம்மதியாய் வாழ்ந்துடுவாய் என்று நீங்கள் கூறிய அந்த வார்த்தையுடன் அந்த பெருமையை பெருமையாக நினைக்கின்றேன் அம்மம்மா, இன்றும் உன் நினைவுடன். நன்றி ஜோதி.
0: அம்மம்மாவினுடைய அறிவுரைகள் எல்லாவற்றையும் தாங்கி அவருடைய அம்மம்மா என்பது ஒரு பேர் அன்பு நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான். கண்டிப்பா அவர்களை நினைத்தா கலங்கி விடுவோம் நிச்சயமாக. மிக்க நன்றி ஜாரா உங்களுக்கு.
5: ஜோதி நன்றி நன்றி. எல்லா கவிஞர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் எழுந்து அதற்காக ஒரு கவிதையை தயாரித்து இந்த இடத்தில் சமர்ப்பிப்பதே பெரிய ஒரு உண்மையான நல்ல விடயம். நன்றி ஜோதி நன்றி. ஆமா ஆமா
0: பெரிய விடயம். கவி குயில்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து கூவிக்கொண்டு இருக்கின்றார்கள் சிஎம்ஆர் வானொலியிலே. எல்லாருக்குமே மிக்க நன்றி. மீண்டும்
5: சார்
0: வணக்கம். இப்பொழுது எங்களோட கவிஞர் தேவி நாச்சியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இணைகின்றார். அவரோடு பேசலாம். இனிய வணக்கம் அம்மா.
6: வணக்கம் அம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
6: நலமா இருக்கிறேம்மா.
0: நல்லது. சற்று இறைச்சலாக இருக்கின்றது அம்மா உங்களுடைய பக்கம்.
6: அப்படிங்களாம்மா? சரி நல்லவா. இப்பொழுது எப்படி இருக்குதம்மா?
0: ஆ இப்பொழுது சரியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்களுடைய பணி எல்லாம்?
6: எல்லாம் ஆண்டவனரில் சிறப்பா போயிட்டு இருக்குதம்மா.
0: சிறப்பாக இருக்கின்றது. சரி, என்ன தலைப்புல இன்று கவி பாட போறீங்க?
6: இன்று வந்து சூலூர் கோவையில் உள்ள சூலூர் சந்திரசேகரன் அண்ணாஜிக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கவிதை, ஒரு சிறியதா ஒரு கவிதையும், அடுத்ததாக வாயடங்கிய ஊமை பெண் என்ற தலைப்பில் ஒரு கவிதையும் பாடலாம் அப்படின்னு இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தா கவிதை பாடுறேன்.
0: ஆ நிச்சயமாக பாடுங்க, சொல்லுங்கள் கேட்போம்.
6: சரிங்க அம்மா. சூலூர் சந்திரசேகரன் அண்ணாச்சி ஒரு சமூக சேவகர், பிள்ளைகளுக்கு மனமிறங்கி உதவி செய்யும் மிகப்பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்த அந்த அண்ணாச்சியை பற்றிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கவிதை ஒன்று முதல்ல பாடுறேம்மா. இதய கமல இறைவனுக்கோர் இனிய கவிதை சாரலாய், இளையவளின் இன்முக அன்பு காணிக்கை, வானகம் திறந்து வாழ்த்து மலை தூவ, வையகம் மெய் மறந்து நின் புகழால் கவிதை மலை தூவ, வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் வானோங்கிய கர்ணனையா நீவீர், தரணி உள்ளவரை தங்களது பெயருடன் புகழும் பூத்து கொழுங்கும் ஐயா, சூலூர் சந்திரசேகரர் அண்ணாச்சி என்றே சூளுரைத்தது சூது கொண்ட கண் போயே போச்சென்றே, சூற்றுமத்தியையும் சுட்டரித்து சூளுரைத்ததையா, சூரியன் நின் பார்வை பட்டதனால் சுகமளிக்கும் சுந்தரர் நின் நிழல் பட்டதனால் சோர்வு கொண்ட உள்ளங்களும் தீர்வு கண்டதையா, நீர்வீழ்ச்சியும் நின் நிழலொளியில் குளிருதையா, நீங்காது நின் நிழற்புடையாய் ஒளிருதையா, பூகம்பத்தீயையும் புன்னகையாய் புதுக்கவி தந்தே பட்டம் சூட்டியவா, பூமி பாதம் தொட்ட கண் கண்ட கடவுள் தாங்கள் என்று காலமும் கைதொழும் கருவறை தாங்கள் என்றோ, மூங்கில் விருட்சமாய் மூவேந்தரின் பரிச்சமாய் ஆலமர விழுதாய் ஆகாயம் தொழும் நற்பொழுதாய், ஆதரித்து நல்லாட்சி செய்யும் ஆண்டவனே, அன்பினால் அகிலத்தையும் பூண்டவனே, உமைவிட கைதொழ இங்கு வேறில்லை ஆண்டவனே. இந்த வாழ்த்து கவிதை முடிந்ததம்மா.
0: சிறப்பான ஒரு வாழ்த்து கவிதை, அருமையான ஒரு சொல்லாடல், மிக அற்புதமான சொற்கள். உங்களுடைய சொற்கள் கவிக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கின்றன. சிறப்பு. அடுத்த கவிதையை கொடுக்கிறீங்களா?
6: அடுத்ததாக அனைத்து திறமைகளையும் உள்ளடக்கிய ஆனாலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய் பேச இயலாத ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கவிதை. வாயடங்கிய ஊமை பெண்.
0: கேட்போம் சொல்லுங்க.
6: பாவை பாவை வாயில் ஏனோ ஊக்கிட்டார், சபை அடக்கம் கொள்ளன தாக்கிட்டார், விந்தையோடு சந்தையென சிந்திக்காமல் தாக்கிட்டார், ஊக்கிட்டதால் ஊமையானாயோ தாக்கிட்டதால் ஆமையானாயோ, ஆத்திரத்தில் சாத்திரம் எங்கே போச்சு, கோத்திரத்தில் பண்ட பாத்திரம் திங்களாச்சு, முழுமதியென முகம் இருக்க முள் படுக்கையில் இதழ் இருக்க, முழுமதியென முகம் இருக்க முள் படுக்கையில் இதழ் இருக்க, சொல் தடுக்கையில் உடுக்க என பதில் இருக்க ஏளனங்களும் ஏற்புடையதென ஏமாந்தேதான் போகட்டும். ஏளனங்களும் ஏற்புடையதென ஏமாந்தேதான் போகட்டும். எழுந்திட்டாய் அடிமை விலங்கினை உடைத்தாய், சுமையென சுமத்திய களங்கத்தை துடைத்தாய், சரித்திரம் படைக்க சம்மதம் கொடுத்தவளே, தரித்திரம் புடைக்க மும்மதம் தடுத்தவளே. உடுத்திய உடையில் மெல்லிடையில் கலக்கமில்லை, உடுத்திய உடையில் மெல்லிடையில் கலக்கமில்லை. பெண்மைக்கு வாய்ப்பூட்டு போட்டு பழக்கமில்லை, பெண்மைக்கு வாய்ப்பூட்டு போட்டு பழக்கமில்லை. ஏன் கலங்கினாய் சுவாசிக்கும் மூக்கோடு, கோபத்தை குறைத்திட குத்திடும் மூக்கில், கோபத்தை குறைத்திட குத்திடும் மூக்கில், செவ்விதழ் வாய்மையை திறக்கும் நாக்கில், சொல் நயத்தின் தன்மை மாறாது, செல் பயத்தின் உண்மை தீராது. உனை கண்டு ஐயத்தில் யாரிட்டார் தாழ்பால், உனை கண்டு ஐயத்தில் யாரிட்டார் தாழ்பால், என்னை கண்டு வையத்தில் கூறிட்டார் வியப்பால், என்னை கண்டு வையத்தில் கூறிட்டார் வியப்பால். பெண்மைக்கு தேவையா செவ்விதழில் ஊக்கு, பெண்மைக்கு தேவையா செவ்விதழில் ஊக்கு, நன்மைக்கு கை பாவையா நாள் இதழில் நாள் இதழில் நோக்கு, நன்மைக்கு கை பாவையா நாள் இதழில் நோக்கு. நிறைவுற்றதம்மா.
0: அருமை அருமை. எல்லோருடைய நெஞ்சங்களையும் சொல்லால் ஆழ்கின்றீர்கள். சொல்லாட்சி மிக அருமையாக இருக்கின்றது. இந்த கவிதை மூலம் நீங்க சமூகத்துக்கு கூற வருகின்ற விடயத்தை சற்று சொல்லுங்க.
6: அதாவது பெண்களுக்குள்ளே எண்ணிலடங்கா திறமைகள் இருக்கும். அதை வந்து ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மைதான். நல்லன எல்லாவற்றையும் ஆக்குவதும் பெண்தான், தீமைகள் எல்லாவற்றையும் அழிப்பதும் பெண்தால். ஆனால் பெண்ணுக்குள் பல இயக்கங்கள் கவலைகள் எல்லாமே இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அது வெளியில் சொல்ல வேண்டும் என்றால் எழுத்தாளராக கவிஞராக இன்று பல்வேறு தரப்பட்ட எழுத்துக்களும் பெண்ணுக்குள் முடங்கி ஒரு மூலையில் இருப்பது போல் அடுப்படியில் மட்டுமே தூங்கி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். பல பெண்கள் வெளியே வருவதே இல்லை.
0: மன்னிக்க வேண்டும், ஆனால் இன்று ஓரளவுக்கு பெண்கள் வெளியே வந்து விட்டார்கள். இன்னும் இலைமறைக்காயாக இருக்கின்றார்கள் என்பதனை இருக்கின்றது இந்த நிலைப்பாடு எங்களுடைய சமூகம் சார்ந்து சமூகத்தை பொறுத்தவரையில் என்பதனை உங்களுடைய கவிதை மூலம் விளங்கக்கூடியதா இருக்கு.
6: ஆமா ஆமா, பெண்கள் வெளியே வந்தாலுமே இன்னும் நிறைய, அதாவது வெளிப்படையான முறையில் அவரது திறமை உறங்கி கொண்டுதான் இருக்கிறது. பல வழிகளில் அது வேதனையைத்தான் தருகிறது. இதற்கு வந்து உறுதுணையாக ஆண்கள் தான் இருக்க வேண்டும். அது என் அன்பான வேண்டுகோள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நிச்சயமாக. மிக்க மிக்க நன்றி உங்க வருகைக்கும். அருமையான அந்த ரெண்டு முதலாவது வாழ்த்து கவிதை வாசித்திருந்தீங்க அந்த ஐயா அவர்களுக்கு, நாங்களும் வாழ்த்திக் கொள்கின்றோம் அவரை. இரண்டாவது கவிதையும் சிறப்பாக இருந்தது கவிஞர் தேவிநாச்சியார் அம்மா அவர்களே. நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
6: நன்றி நன்றிங்க அம்மா. வணக்கம்.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் இப்பொழுது 8:49. தொடர்ந்து ஈழத்தில் இருந்து கலாமா அவர்கள் இணைகின்றார், அவரோடு பேசலாம். இனிய வணக்கம் கலாமா.
9: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
9: நலமாக இருக்கிறோம்.
0: பேர பிள்ளைகள் புடை சூழ இருக்கிறீங்க?
9: நாங்கள் ஒரு சொந்த கழிவுதம் ஒன்று தரலாம் நினைக்கிறேன். பெண்ணை பற்றி,
0: பெண்ணை பற்றி. இன்றைக்கு பெண்ணை பற்றி தான் அதிகமாக கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆமா, உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க. கலாமா வணக்கம்.
8: வணக்கம்.
10: வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
11: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: நவரச கவியரங்கோடு இணைந்திருக்கின்றார் கவிஞர் கீதா அவர்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களுடைய கவிதைக்காக பல நேயர்கள் காத்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க கீதாம்மா?
12: நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மிக்க மிக்க நன்றி. அந்த சிரிப்பொலியோடு என்ன கவிதை கொடுக்க போறீங்க?
12: நான் இன்னைக்கு நான் கொடுக்கற கவிதை வந்து என் உயிர் தோழி. என் உயிர் தோழி
0: ஆண்டா, எனக்காக எழுதுனீங்களா?
12: உங்களுக்கு அப்படியே வைத்துக் கொள்ளலாமே, நீங்களும் என் உயிர் தோழி தானே, அப்படியே எடுத்துக்கொள்ளலாமே.
0: நானும் கேட்டு வாங்க வேண்டி இருக்குது. மிக்க நன்றி, மிக்க நன்றி கீதாம்மா. கேட்போம், சொல்லுங்க.
12: தோழி, உறவென்னும் தோட்டத்தில் பூத்த உன்னத மலர் அல்லவா நம் நட்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், இட்டோபிகோ 416-746-27.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
4: ஆண்ட்ரியா,
5: July 4
4: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
6: 2462-4462.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற இந்த மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கன்னியாகுமரி வரை கிடைக்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா June 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்ஞை, 26 மஞ்ச திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. mymechanicauto.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: நாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றேன்
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சன ஓட்டலு மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்னோ அவென்யூ C101 ஸ்காப்ரூ 416-299-9393. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா
3: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.